துர்காதி தலாயிரம் பொயிரோ தைத்தி மாதி ஏறம் பொயிரோ ஐ புர்சாகி யோகோ அந்தை ஜம் கதை துர்காகி அந்தை ஜம் கதை துர்